0: இந்த மாதிரி பேச்செல்லாம் வேணாம். அப்படி ஒன்றும் சொல்லக்கூடாது. ஒன்று மட்டும்தான் சொல்றது, லக்ஷ்மி என் பொண்ணுதா, போதுமா?
1: போடா, போதும், அது போதும், அது மட்டும்தான் போதும்.
2: நவதியோட நிறைவிலெத்திய ஆகாஷவாணி ശ്രോതാക്കൾക്ക് സമ്മാനിക്കുന്ന നവ്യോപഹാരം, സേതുലക്ഷ്മി കാത്തിരുന്ന രഥോത്സവം. സേതുലക്ഷ്മി കാത്തിരുന്ന രഥോത്സവം.